சதகம் சீர்த்த சியலு அகுசல்களின் துருவே நிதர குசலே எதியமாத் இன் தமாகே சித பிரிசிந்து கரக்கணியமாத் சியலு புதுவருங்கே அனுஷாசனாவாயே.